0: குருதேவ் அடியேன் ராமானுஜன்.
1: 18 டைம்ஸ் ராமானுஜா, ஈவன் தி ஸ்டோன்ஸ் ஆஃப் திஸ் வில்லேஜ் வில் அட்மயர் யுவர் பெர்சிஸ்டன்ஸ்.
0: ஓ குருதேவ், மை தர்ஸ்ட் ஃபார் த ட்ரூத் இஸ் அன்குவென்சபிள். பிளீஸ் ஹாவ் மர்சி அண்ட் டீச் மீ த சேக்ரட் வேதிக் மந்த்ரா தட் கிவ்ஸ் லிபரேஷன் ஃப்ரம் வேர்ல்ட்லி சஃபரிங்ஸ்.
1: ஐ வில் கிவ் யூ த சுப்ரீம் அஷ்டாட்சரி மந்த்ரா, பட் ஹியர் மை வார்னிங் கிளியர்லி ராமானுஜா. திஸ் மந்த்ரா இஸ் த மோஸ்ட் காடட் சீக்ரெட் ஆஃப் த ஸ்கிரிப்சர்ஸ். Whoever hears this mantra, regardless of their sins, will be liberated. They will attain moksha. Vaikuntha will be theirs. But it is not for the unworthy, not for those filled with material desires either.
0: I understand, Gurudev.
1: Very well. Lean in.